0: yamin kimbe na khung ti bu meba ta na khung ka ba na chi yak su de ba ko na ko yu ko lo chi ni de lo chi chi chen chi ma to ba so ki yamin ni chi thun si kyo bu ching pi thang do phe ta ching pi thang gi thun che ching pi lu ni ge gap ki chi wa la ki yu be yamin na chi chi si si ji xin gi nin ju le zu bie min chu di wen tu gi leng qiu tu lam gi guo ni min chu na gong gi sa wa ge tu la min chu gi gu rim nan ka pia mi gu bi ta na gong la pu tu mi bie to ni xiao yun kang ya mi ba yan ni sang tu
1: yun tong ya mei ni ri tang tie wei ren xin ki ya mei ni la pian bu yu gu rim yong le xie xue yu bie xie xue bu qi la ge lin yu ka ba ang cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar bie ka zhi qing bi tang nanye di tang di ne xi ge zi lu mu che di kui ka zhi qing bi tang nanye mian jie cong kang luo ge chong ge ni tong qu guan bu lam luo ge lu chong tang bu ka zhi qing bi tang nanye mian jie cong kang
2: oh ya xian jie ling guo dang jin hang guo di ye luo chu zhe kun duo de xin da da ren hang guo di 나란즈 사브르도아데 예 티레직신다 이네데 디 나로데직신다데 벌 체념도아데 예 신다데 이네야 소브도데직신다 도아데 나 저에 한도데 진짜
3: 다야 자가 기사
4: 자들레 돌도 주게
3: 자가 디스스케바 케요 말에 람보로 친친의 말에 한디 파디 베지스탄다 디나기 줍스 존에 영주의 면서리
4: 切张家里卷起面都啦，
3: 张那不也不去吃鱼。叔叔这蒙牛的店家韩立芳白居单的这个话嘞，都写干么就张些婆婆单，叔叔这蒙古人呢，就是地来人自己婆婆单，俺的叔叔单呢，吃也不去领给。张要我是啥啥，都是要做苦啥了。你让了白居单呀的韩立芳给吞下啥不的人的，吃了呀，你们我了呀，慢慢细细的单，南部了呀，南部帮不也不去要的。
1: 韩立芳的屋内要多，韩立芳跟踪店的阿玛拉的班的名字也不是那热闹。他是温州崇德强国长韩立芳从康，公司旁冷叔，米州三百五韩立芳从康，邻国下南区杰克布洛特克镇韩立芳从康。
5: 我啥不的，我呢，现在面这个鱼要多啊，你煮这也不行多。 养过，养，煮煮的呢，要得不？连我爹当初还哄我的，花不钱不送账，刚把那几个汤，刚别说到证明那家贵，很巧多啊。

0: dawa chu chi bi chi jing ni su ngue su kye zha jie ta
1: ya zha ga ki sa
2: zha de le dur dur zhu ge
1: zha ga di si ki ba ke yo ma re ran bu lo chin chin ni ma re han li fang di pe chi sta da di na ge ju zhe zo ni ren chu ge men zhe re che zang zha de gen qing min du la
3: zha na bu ya bu chi che yi
1: 苏苏这门牛的店家韩立方陪去当的职务而已都是干不就站起婆婆当苏苏这门牛呢去去地来人自己婆婆当而你去学当呢所以也不是领给这样我是恰恰都是也做苦下了你让了陪去当呀的韩立方给吞下三个的人的去了呀你没我了呀妈妈洗洗洗的南部了呀南部帮部也不是有的韩立方的我那也要多韩立方跟踪店给
4: 阿玛拉的巴尔蒂文字也不是那种人他是温州重叠强国长韩立方从康公司彭冷苏美洲三边我韩立方从康林国小兰体也可不落车卡追韩立方从康
5: 谁